0: 6.
1: For some reason, when I go to the good thing.
2: Yeah.

0: 104.6 Planet FM.
1: Hi, Paul.
2: Hi, Joe.
1: Hey, Paul, do you want a feed, Joe?
2: Do I want to do what?
1: Paul is a native English speaker, and even he can find it difficult to understand Kiwi English. Are you new to New Zealand and need help improving your English or understanding New Zealand culture and customs? A home tutor for speakers of other languages can help. The service is free. If you would like a home tutor to help you with your English, go to englishlanguage.org.nz. That's englishlanguage.org.nz. Click Our Centres and contact the centre closest to you. And to fluent English speakers, ESOL Home Tutoring has volunteer positions for friendly folk who want to give some of their time to helping a new Kiwi settle in. If you want to help, check out englishlanguage.org.nz/volunteer.
3: If you're disabled, you have a unique perspective. This is your POV, and it's important. In this ad, a synthetic voice was used to mirror the accessibility tools used by some disabled people. The Election Access Fund provides money for assistive tech like this, recognizing that disabled people often face additional costs when standing as candidates in elections. The fund assists with these costs, so you can take your POV to more places. Find out about the Election Access Fund at elections.nz.
4: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
5: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
4: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
5: சிந்தனை செய்திகள்,
4: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
5: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
4: சிறுவர் நிகழ்ச்சிகள்
5: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
4: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: தினந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தொடர்ந்து வருகின்றன.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று 2026 அக்டோபர் 2 தமிழிற்கு பராபவ வருடம் புரட்டாதி மாதம் 16 இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு 1448 ரபி அல் அகீர் மாதம் 21 மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 31 அதிகாரமான கடுஞ்சினம் கொள்ளாதிருத்தல் கோபம் கொள்ளுதற்கு ஒரு காரணமுள்ள இடத்திலும் சீற்றம் கொள்ளாதிருத்தல் என்பதனை விளக்கும் வெகுளாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 5 குறள். ஒருவன் தனக்கு துன்பம் வராமல் தன்னை காத்து கொள்ள எண்ணுவானாயின் சினம் வராமல் தடுத்து காத்து கொள்ள வேண்டும். காவாவிட்டால் அச்சினம் தன்னை கழித்து விடுவது போன்ற கேடுகளை தனக்கு தரும், தனக்கு உயிர்கேடும் தரும் என்பதாம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் துன்னையே கொள்ளும் சினம். அடுப்பில் எரியும் தீ அடங்கி எரியாவிட்டால் பால் பொங்கி தீயையே அணைக்கும். உந்தூர்தியில் நிதானம் இழந்தால் உயிரையே இழக்க நேரிடும். நோயாளி ஆசையால் பத்தியத்தை மறந்தால் புறக்கணித்தால் உயிரையும் மறந்துவிட வேண்டியதான். இவை போல நிதானம் இழந்து கோபம் கொண்டால் எத்தனையோ துன்பங்களை வரவேற்றவர் ஆவோம். கோபம் யார் மேல் வந்ததோ அவரை விட கோபம் கொண்டவன்தான் அதிகம் துன்பப்படுவான். தவம் மனித சக்தியின் ஊற்று. தவம் செய்பவனுக்கு சக்தி பெருகி வரும், கூடவே பொறுமையின்மையும் பெருகி வரும். தவம் பழகுதல் போல் அவன் நிதானம் பழக வேண்டும், மன்னிக்க பழக வேண்டும், பெருந்தன்மை பழக வேண்டும். தவத்தால் தனது சக்தி அதிகமானதை வைத்து தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு எண்ணமிட்டால் செருக்கு வரும், பிறரை அற்பமாக மதிப்பிடத் தோன்றும். கவனமற்ற நிலையில் வருவதுதான் கோபம் என்ற கொடிய உணர்ச்சி. பிறர் சிறு தவறு செய்தால் கூட பொறுத்துக்கொள்ள முடியாமல் தவசிக்கு கோபம் வந்தால் சபிப்பான். அந்த சாபத்தால் பிறர் துன்பமும் தொல்லையும் அடைவது ஒருபுறம். மறுபுறம் சபித்தவன் தன் கோபத்தால் ஆபத்தான விளைவுகளை சந்திப்பான். கொள்ளிக்கட்டை எரியாமல் மிஞ்சியதும் இல்லை, கோபக்காரன் நரம்பதிர்ச்சிக்கும் இரத்த கொதிப்பிற்கும் ஆகாமல் தப்பிப்பதும் இல்லை. கோபம் கொடிய உணர்ச்சி மட்டுமன்று மனிதனை தலை முதல் கால் வரை உலுக்கி எடுக்கும் உணர்ச்சி, உடம்பை பாதிக்கும் உணர்ச்சி. ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் கோபம் கொள்ளாமல் இருக்க பழக வேண்டும். தவறினால் கோபத்தால் தன்னையே அழிக்கும் நிலை உண்டாகிவிடும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 31 அதிகாரமான வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் 5 குறள், 305 குறள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
2: அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்றைய பொழுதும் இனியதொரு பொழுதாக அனைவருக்கும் அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் வளமை போல நச்சிந்தனை வேளையிலே குட்டி கதை கேட்டு சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே வேலைகளை பங்கிட்டு சிறப்பாக செய்து முடித்தால் அதன் மூலம் வெற்றி நிச்சயம் என்கின்ற விடயத்தை விளக்குவதற்காக ஒரு சிறிய குட்டி கதை கேட்டு சிந்திக்கலாம் வாருங்கள். ஒரு நாட்டிலே மந்திரி பதவி

0: காலியாக இருந்தது. அதற்கு ஆட்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. பலரை கழித்து கட்டிய பின் இறுதியாக மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவரை தேர்ந்தெடுப்பது கஷ்டமான பணியாக இருந்தது. முடிவெடுக்க முடியாமல் தவித்த அரசர் இறுதியில் சாதுவை அழைத்தார். சாதுவே, இந்த மூவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மிகவும் குழப்பமாக இருக்கிறது. நீங்கள்தான் ஒருவரை மந்திரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் அரசர். சரி, இவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மந்திரி பதவி அளிக்கலாம் என்றார் சாது. அரசரும் ஒப்புக்கொண்டார். அங்கிருந்தவர்களை அரண்மனை நந்தவனத்திற்கு அழைத்து சென்றார். போட்டியாளர்களிடம் சாது பேசினார். இந்த பூந்தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பறிக்க வேண்டும். இதுதான் போட்டி. ஒரு மணி நேரத்தில் யார் அதிக பூக்களை பறிக்கிறார்களோ அவர்களுக்கே மந்திரி பதவி என்றார் சாது. அரசன் மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அனைவரும் சிரித்தனர். மந்திரி வேலைக்கும் பூ பறிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அரசர். அவசரம் வேண்டாம் அரசே, ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த மூவருடனும் ஒரு குரங்கு அனுப்பி வைக்கப்படும். திரும்பி வரும்போது பூக்களோடு குரங்கையும் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்றார் சாது. அரசர் ஏற்றுக்கொண்டார். மூவருடனும் ஒரு குரங்கு அனுப்பப்பட்டது. குரங்குடன் அவர்கள் நந்தவனத்திற்குள் நுழைந்தார்கள். நந்தவனத்தில் போட்டிக்கு சம்பந்தமில்லாத ஒருவன் ஏற்கனவே பூ பறித்து கொண்டிருந்தான். அவனிடமும் ஒரு குரங்கு இருந்தது. அவன் தன்னுடைய வேட்டியால் குரங்கை தன் முதுகில் கட்டியிருந்தான். அரசர் கொடியசைக்க போட்டி துவங்கியது. ஒரு மணி நேரத்திற்கு பின் போட்டி முடிந்தது. மூவரும் பூக்களையும் குரங்கையும் சாதுவிடம் ஒப்படைத்தார்கள். முதல் போட்டியாளர் கொண்டு வந்த பூக்களை எண்ணி பார்த்தார். 100 பூக்கள் இருந்தன. இரண்டாம் போட்டியாளரின் பூக்களை எண்ணி பார்த்தார். 110 பூக்கள் இருந்தன. மூன்றாம் போட்டியாளரின் பூக்களை எண்ணி பார்த்தார். 200 பூக்கள் இருந்தன. சாது பேசினார். அரசே, மூன்றாம் போட்டியாளர் தான் வெற்றி பெற்றார். அவரை நீங்கள் மந்திரியாக நியமிக்கலாம் என்றார். சாதுவே, என்ன போட்டி இது? பூ பறித்தலுக்கும் மந்திரி பதவிக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே விளங்கவில்லையே என்றார் அரசர். சாது விளக்கம் அளித்தார். அரசே, மூவரும் நந்தவனத்தில் நுழைந்தவுடன் அங்கிருந்தவனை பார்த்தனர். அதே போலவே முதலாவன் வேட்டியால் குரங்கை தன் முதுகில் கட்டி கொண்டான். பிறகு பூ பறித்தான். முதுகில் இருந்த குரங்கு நெளிந்து கொண்டே இருந்தது. நகத்தால் பிராண்டியது. அவன் கவனம் சிதறிப்போனது. அவனால் 100 பூக்களை மட்டுமே பறிக்க முடிந்தது. அடுத்த போட்டியாளன் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தான். குரங்கை தன் வயிற்றில் கட்டி கொண்டான். அவனுக்கும் அதே கதிதான் ஏற்பட்டது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்லை. அவனால் 110 பூக்களை மட்டுமே பறிக்க முடிந்தது. மூன்றாவது போட்டியாளன் சற்று வித்தியாசமாக சிந்தித்தான். தன்னுடைய வேட்டியால் குரங்கை மூட்டையாக கட்டினான். நந்தவனத்தில் ஒரு ஓரமாக வைத்தான். அங்கு பூ பறித்து கொண்டிருந்தவனிடம் இந்த மூட்டையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு பூக்களை பறிக்க தொடங்கினான். அதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவனால் 200 பூக்களை பறிக்க முடிந்தது. அரசே, மூவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி பூ பறித்தல். குரங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கூடுதல் பொறுப்பு. ஒரு நல்ல நிர்வாகி எல்லா வேலைகளையும் தானே செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான். பணியை பிறரிடம் பகிர்ந்து கொடுப்பான். இதனால் கவனம் முழுவதையும் அவனுடைய முதன்மை பணியில் செலுத்த முடிகிறது. அப்படி செய்யாவிட்டால் எல்லா பணிகளையும் சுமக்கும் அவன் எந்த பணியையும் சிறப்பாக செய்ய முடியாது. அதனால் என்னுடைய தேர்வு மூன்றாம் போட்டியாளன் என்றார் சாது. சாதுவின் முடிவு ஏற்கப்பட்டது. உங்களிடம் பணி மட்டும் அளிக்கப்படுகிறதா அல்லது குரங்கும் சேர்த்து அளிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பணி மட்டுமென்றால் பணியை செய்யுங்கள். குரங்கும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது என்றால் கவலை வேண்டாம். ஒரு டசின் வாழைப்பழங்களையும் கொஞ்சம் பொறிக்கடலையையும் வாங்கி செல்லுங்கள். அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது மறக்காமல் குரங்கை அலுவலகத்திலேயே விட்டுவிட்டு வாருங்கள். குரங்கு மூட்டையை அவர்களே பார்த்துக் கொள்ளட்டும். நன்றி.
1: அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகிறார்.

0: கிசன் நிசானி தம்பதியரின் மகனான டிலுக்ஷன்.
1: சங்கநாதம் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இளந்தளிர் நிகழ்ச்சியினூடாக தோல்வியே சிறந்த ஆசிரியர் என்ற தலைப்பில் உரையாற்ற இணைந்து கொள்ளும் நான் டிலுக்ஷன் லங்கேஷன். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, அதில் அனைவரும் வெற்றி பெறவே விரும்புகிறோம். ஆனால் அதன் பாதை எளிதானதல்ல. வெற்றியை கொண்டாடுவது நல்லதுதான், ஆனால் தோல்வியின் படிப்பினைகளை கவனிப்பது அதைவிட முக்கியம் என்றார் பில்கேட்ஸ். தோல்வி என்பது அவமானமோ முடிவோ அல்ல, தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற உதவும் ஆசிரியர். தோல்வி நம்மை எச்சரிக்கிறது, ஆழமாக சிந்திக்க வைக்கிறது, எங்கு தவறு செய்தோம், எதை திருத்த வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கிறது. தோல்வி எனும் கடலில் மூழ்கி விடாமல் எதிர் நீச்சல் போட்டு வெற்றியின் கரையை வந்தடைய வேண்டும். தடைக்கு வீழ்ந்தே குழந்தை நடை பழகுகிறது. பல வருடங்களாக தோற்ற பின்புதான் அமெரிக்க அதிபரானார் ஆப்ரஹாம் லிங்கன். தோல்வியடைந்தால்தான் அது எப்படி, எதனால், ஏனானது என படிப்பாய், அதை எதிர்கொள்ளவும் படிப்பாய். இத்தனை படிப்பும் வெற்றிக்கு கிடைக்காது. இந்த அனுபவத்தால் வரக்கூடிய வெற்றியின் சுவை வெயிலுக்கு பின் கிடைக்கும் நிழல் போல அபாரமாக இருக்கும். அது தோலுக்கும் மனதுக்கும் வலிமை தரும். அந்த வெற்றி நிரந்தரமானதாக இருக்கும். உசைன் போல்ட் மின்னல் வீரனாக மாறுவதற்கு ஓட்டப்பந்தயங்களில் தோற்றுதால் தன் தவறுகளை கற்றுக்கொண்டு திறமைகளை கூர்மைப்படுத்தினேன் என்றார். ஒளி தாங்கும் கற்களே மண் மீது சிலையாகிறது. தோற்றவன் தங்கம் மாதிரி, ஜொலிக்கும் தங்கம் ஆபரணமாக எத்தனை அடிகளை வாங்குகிறது. நீங்கள் பெறும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை செதுக்கும். தன்னம்பிக்கையை தூண்டி இதை விட நம்மால் செய்ய முடியும் என்ற உற்சாகத்தையும் விடாமுயற்சியையும் கற்பிக்கும். அனுபவங்கள் வெறும் புத்தக படிப்பை விட ஆழமான புரிதலை தரும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காத பாடத்தையே தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது நம்மை நமக்கே அறிமுகம் செய்கிறது. எடிசன் 1000 முறை தோல்வியடைந்த பிறகுதான் மின்குமலை கண்டுபிடித்தார். நான் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத 1000 வழிகளை நான் இப்போதுதான் கண்டுபிடித்தேன் என்றார். ஒரு கனவு கண்டால் அதை தினமும் முயன்றால் அது ஒரு நாளில் நிஜமாகும். மனிதா உன்

0: ஞானம் வசமாகும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: டிலுக்ஷன் லங்கீசன் பதிவினை தொடர்ந்து வருவது தயாளன் வெண்ணிலா தம்பதியினரின் மகனான அனிருத் தயாளனின் பதிவு ஒன்றை கேட்டு மகிழுங்கள்.
2: வணக்கம், என் பெயர் அனிருத் தயாளன். நான் ஐந்தாம் வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் கதை சொல்ல போகிறேன். கதையின் பெயர் சிறையில் புரட்சி. பாண்டிய நாட்டு இளவரசியோடு சிதனமாக வந்த புகையேண்டியை சிறையிலடைத்து விட்டார் ஒட்ட கூட்டார். சிறையில் தரப்பட்ட உணவு புகையேந்திக்கு பிடிக்கவில்லை. தாமை சமைத்து கொள்வதாக சிறை காப்பாளரிடம் கேட்டுக்கொண்டார். சிறையில் அவர் உணவுக்கென்று தினமும் அழாக்கு அரிசியும் இரண்டு அழாக்கு உப்பும் தரப்பட்டு காய்கறி மிளகாய் புளி எதுவும் கிடையாது. சிறையிலிருந்து ஜன்னல் வெளி உலகத்தை பார்த்தார். பெண்கள் கூடங்களோடு குளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கவனத்தை கவர இனிய குரலில் பவள கோடி மாலை, அலி அரசாணி மாலை, மகாபாரத கதைகளை பாடினார். புகழேந்தியின் கணக்கு தப்பவில்லை. அவர்கள் கவனம் திரும்பியது. அவர் தேவையை புரிந்து கொண்டு காய்கறிகள் மிளகாய் புளி தயிர் அரிசி எல்லாம் கொணர்ந்து கொடுத்தனர். புலவர் அவற்றை சமைத்து தாமும் உண்டார். சிறை காவலர்களுக்கும் தன்னோடு இருந்த கைதிகளுக்கும் கொடுத்தார். இதனால் சிறையில் புகழேந்திக்கு அன்பும் மரியாதையும் கிடைத்தன. விளக்கம்: அமிர்தமே கிடைத்தாலும் விருந்தினரோடு சாப்பிட்டுவது சிறப்பு. நன்றி, வணக்கம்.
1: சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
3: பெண்கள் சம உரிமை பெற்று சகல அடக்குமுறைகளில் இருந்தும் விடுதலை பெற்று ஆண்களுடன் சமத்துவமாக கௌரவமாக வாழக்கூடிய புரட்சிகர சமுதாயமாக தமிழீழம் அமைய வேண்டும் என்பதே எனது ஆவல் என்ற தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கூற்றுக்கமைய வாழ்ந்து வீரச்சாவடைந்த முதற் பெண் மாவீரரான இரண்டாம் லெப் மாலதி அவர்களின் 39ஆம் ஆண்டு நினைவு நாளும் தமிழீழ பெண்களின் எழுச்சி நாளும் சனிக்கிழமை, அதாவது 10/10/2026 அன்று மாலை 6 மணிக்கு 74 சைமன் ஸ்ட்ரீட் ராயல் ஓக் ஒக்லேண்டில் நடைபெற உள்ளது. உங்களை அழைத்து நிற்கின்றனர் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நியூசிலாந்து. நன்றி,
4: வணக்கம். தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் இந்திய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு அளித்த 5 முதன்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக 12 நாட்கள் ஒரு துளி நீர் மறந்தாமல் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு செப்டம்பர் 26 1987 அன்று எம் இன விடுதலைக்காக தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டார். அவரது நினைவாக யாழ்மண்ணில் நிறுவப்பட்டிருந்த அவரது திருவுருவச் சிலையானது சிங்கள இனவாத அரச காவல்துறையினரால் அண்மையில் அகற்றப்பட்டதற்கு எதிராக கண்டன போராட்டம் ஒன்றை தமிழ் தேசிய உணர்வாளர்களினால் 2/10/2026 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை போர்ட்டஸ் பார்க் இலக்கம் 173 பல்மோரல் ரோடு மவுண்ட் ஈடன் என்னிடத்தில் இடம்பெற ஏற்பாடாகும். போராட்டத்தில் நியூசிலாந்து வாழ் தமிழர்கள் நாம் உணர்வுடன் ஒன்று.
1: சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
5: நியூசிலாந்து ஆக்லாந்து நேயர்களே, சங்கநாதம் விரும்பி கேட்கிற நேயர்களே, வணக்கம். தமிழில குமரேச சதகம் என்ற ஒரு நூல் உண்டு. குமரன்னா முருகனை குறிக்கும், ஈசன்னா இறை, சதகம்னா 100 இளம் இறை நூறின் உடன் நாம் அதை சொல்லலாம். குமரனாய ஈசன் மேல் 100 பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. பாடியவர் குருபாததாசர் என்கிற முத்து மீனாட்சி கதிராயர். புதுக்கோட்டை பக்கத்தில் திருப்புல் வயலுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மலைக்கோயிலில் முருகன் குடிகொண்டிருக்கிறான். அந்த மலைக்கோயில் அருணகிரிநாதராலுடைய திருப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த குமரேச சதகத்தில் மனிதர்களை அவர் வந்து பாகுபடுத்துகிறார். 3 விதமாக பாகுபடுத்துகிறார். மனிதர்களில் குரங்கு உண்டு, மனிதர்களில் பயனற்ற மரம் உண்டு, மனிதர்களில் நாய் உண்டு, கழுதை உண்டு, சண்டி கடா உண்டு, கொட்டும் தேள் உண்டு என்று 6 வகைப்படுத்துகிறார் மனிதர்களில். சித்தர்கள் தான் இந்த மாதிரி மனிதர்களில் மரம் உண்டு, குரங்கு உண்டு என்று பாடுவார்கள். அதுபோலவே இவரும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறார். சித்தர்கள் காலத்தில் தான் இது பிற்கால இலக்கியமாக இருந்திருக்க வேண்டும். சில பேர் இந்த உலகத்தில் தான் பிடித்தது தான், அந்த பிடித்ததைலேருந்து மாறமாட்டான். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அவனெல்லாம் குரங்கு அப்படிங்கிறார். அவன் சான்றோசர்களையும் கேட்க மாட்டாங்கிறார். தான் பிடித்தது பிடிப்பு என்றுமே மேலவர் புத்தி தள்ளி செய்வோர் குரங்கு அப்படிங்கிறது அந்த வரி நண்பர்களே. அப்புறம் யார் பயனற்ற மரம் அப்படின்னு கேட்டால், ஒரு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அவையினுடைய குறிப்பறிந்து வாழாதவன் இருக்கிறானே, நடக்காதவன் இருக்கிறானே, அவன் வந்து பயனற்ற மரம் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் குருபாததாசர் குறிப்பிடுவதை பார்க்குறோம் நண்பர்களே. சபையில் குறிப்பறிய மாட்டாதான் மாட்டாமல் நின்றவன் தான் பயன் இல்லாத மரமாம் அப்படின்னு அந்த பாடல் வரி சொல்லுகிறது நண்பர்களே. யார் நாய் அப்படின்னா, வீண் வம்பு இருக்கிறவன், அதுவும் தன்னை விட மிக மிக எளியவர்களாக வாழ்பவரை போய் பகைத்து கொள்பவன், அவனை ஆசிரியர் குறைக்கிற நாயினே சொல்றாரு. வீம்பினால் எளியவரை

பண்ணி நிற்கும் ஒரு வெறியன், குறைஞமலி, குறைத்து கொண்டிருக்கிற நாய் அப்படின்னு சொல்றாரு. கழுதன் அவர் யார சொல்றாரு, அதுவும் மேன்மை இல்லாத கழுதைன்னு யார சொல்றாருன்னு பார்த்தா, வந்து தன்னை நாடி ஒருவர் வருகிறார், அவர் முகத்தை கூட பார்க்காம திரும்பிக்கிற இந்த கஞ்சன் இருக்கிறானே, லோபன் இருக்கிறானே, அவன் தான் மேன்மையற்ற கழுதை அப்படிங்கிறாரு. அடுத்தது சண்டிக்கடாயார் என்றால், சோம்பலோடு இருப்பான், பெரியவங்களுடைய சபையில போய் இவன் படுத்து தூங்குவான், அவனை சண்டிக்கடாங்கிறாரு. அந்த வரியை பார்க்கிறோம் நண்பர்களே, சோம்பலோடு பெரியோர் சபைக்குள் படுத்திடும் தூங்கலே சண்டிக்கடா என இவர் வரையறை செய்கிறத பார்க்கிறோம். இறுதியா கொட்டும் தேள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துகிறார். யாரு இவனுக்கு வேலைய, சூது, ஏமாற்று, அடுத்தவங்களுக்கு துன்பம் தருகிற துஷ்டன் அப்படின்னே பயன்படுத்துறாரு அந்த வார்த்தையை. என்ன அந்த வரின்னு பார்த்தோம்னா, சூதுடன் அடுத்தோருக்கு இடுக்கன் செய்திடும் துஷ்டன் கொட்டும் தேளாம். அப்ப மனிதர்களை குரங்கு இருக்கிறான், பயனற்ற மரம் இருக்கிறான், குறைக்கிற நாய் இருக்கிறான், வந்து கழுது இருக்கிறது, சண்டிக்கடா இருக்கிறது, கொட்டுகிற தேள் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த சதக இலக்கியங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நீதி சொல்லுகிற இலக்கியங்கள். நம்மளோட பதினெண்டில் கணக்கு நீதி நூல்கள் உண்டு, சங்க இலக்கியத்திலேயே நீதி பேசப்படுவது உண்டு, இந்த பக்தி இலக்கியத்திலேயே இவர்கள் இந்த நீதியை குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். மாம்பழந்தனை வேண்டி அந்நாளில் ஈசனை வளமாக வந்த முருகா, மாம்பழத்துக்காக சிவபெருமானை வணங்கிய முருகனே, மயிலேறி விளையாடு குகனே, புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே, இது இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு வரிகள் அந்த நூறு பாடல்களையும் வரும். அப்ப இந்த நூறு பாடல்களையும் இது போன்ற அறக்கருத்துக்களை பேசுகிற இலக்கியங்களாக சதக இலக்கியங்களை பார்க்குறோம். நண்பர்கள், தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி எனப்படுகிற திறந்தவெளி பல்கலைக்கழக நூலகம், செம்மொழி நிறுவன நூலகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, இந்த நூலகங்களை போய் பார்த்தீங்கன்னா இது போன்ற நூல்கள் நிறைய கிடைக்கின்றன நண்பர்களே. அந்த நூல்கள் கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். அதுபோல் நாம் வாழக்கூடாது, பிடித்தபடியிலும் குரங்கு போல் இருக்கக்கூடாது. ஆமாம், சபையில் சூழல் எரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா மரமாயிடுவோம். வீம்பின எளியவங்களை பகிச்சுக்க கூடாது, நம்ம குறைக்கிற நாயாயிடுவோம். விரும்பி வரவங்களை அன்போடு உபசரிக்கணும், இல்லைன்னா கழுதையாயிடுவோம். சோம்பலோடு புது வெளியில உறம்புகள் இருக்கிறானே, அவன் தான் சண்டிக்கடா. சூழ்ச்சி செய்து பிறருக்கு எடுக்கன் செய்பவன் கொட்டுகிற தேள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நல்ல நெறி தருகிற தமிழ் இலக்கியங்களை படிப்போம். நன்றி.

பேராசிரியர் சி மௌனகர் எழுதிய கூத்தேவின் பன்மை அழகு என்ற வாரத்தொடரை அவருக்கு புகழ் சேர்க்கும் சிறப்பு அங்கமாக இந்த வாரம் வழங்கவிருக்கின்றோம். பேராசிரியர் மௌனகர் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இலங்கை அரசினால் கௌரவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்த செய்தியை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த வாரம் கூத்தேவின் பன்மை அழகு பேராசிரியர் மௌனகுரு அவர்களின் வாழ்க்கையின் பன்மை அழகாக தரப்படவிருக்கிறது. சி மௌனகுரு இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்கிழப்பு சீலாமணி எனும் கூத்து கலைகளுக்கு பெயர் பெற்ற ஊரில் சின்னையா முத்தம்மையருக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி 1943 பிறந்தார். அவருக்கு இப்பொழுது 83. அவருக்கு சகோதரிகள் மூவர். மௌனகுருவின் ஆரம்ப கல்வி அமிர்தகலியை மெதரிஸ்ட் மிஷன் பாடசாலையில் தொடங்கியது. பின்னர் புலமை பரிசு பெற்று வந்தாரமூலை மத்திய கல்லூரிக்கு சென்றார். வந்தாரமூலை மத்திய கல்லூரியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இடைநிலை கல்வியை கற்றார். அப்போது வகுப்பு தலைவராக, விடுதி தலைவராக, விபுலானந்த இல்ல விளையாட்டு தலைவராக, பாடசாலை தலைவராக, தமிழ் மன்ற தலைவராக, இந்து மன்ற தலைவராக, விடுதி உணவு பகுதி பொறுப்பாளராக, சாதாரண இயக்க தலைவராக, முன்னணி மாணவராக திகழ்ந்தார். கைப்பந்தாட்டம், காற்பந்தாட்டம் முதலிய குழுக்களிலும் அவர் பங்கேற்றார். மௌனகுரு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்று தமிழ் பட்டம், தமிழில் பட்டம் பெற்றார். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதுமாணி பட்டத்தையும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி டிப்ளமா பட்டத்தையும் பெற்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். 1928 யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கைலாசபதியின் வழிகாட்டலில் ஆரம்பித்து தன்னுடைய ஆய்வை அவருடைய மறைவுக்கு பின்னர் பேராசிரியர் சிவத்தம்பியின் மேற்பார்வையில் முடித்தார். முதுகலை பட்டம் பெற்ற பின் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் அந்த நேரத்தில் சென்ட் வின்சென்ட் கல்லூரி, மைக்கேல் கல்லூரி, அரசினர் கல்லூரி ஆகியவற்றில் பணியாற்றினார்.

0: ஆசிரியர் நியமனம் பெற்ற பின்னர் கல்முனை சஹரா கல்லூரி, கல்முனை வெஸ்டிக் கல்லூரியிலும், வந்தாறுமுலை மத்திய கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 72 முதல் 76 வரை கொழும்பு கல்வி அமைச்சின் பாடவிதான அபிவிருத்தி நிலையத்தில் கரிக்குலம் டெவலப்மெண்ட் சென்டரில் பாடநூல் எழுத்தாளராக பணியாற்றினார். 77 யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தில் ஆசிரியர் ஆலோசகராக இருந்தார். யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரியிலும் 3 ஆண்டுகள் பணியாற்றினார். 81 பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளராக பணியாற்றினார். 1984 முதல் யாழ் பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராகவும் பின்னர் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். 92 கிழக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதன் கலைத்துறையில் மௌனகுரு அவர்கள் பங்கேற்று அதனை விரிவுபடுத்தினார். நுண்கலை துறை விரிவுரையாளராக, பண்பாட்டுத்துறை பீடாதிபதியாக, பதில் துணைவேந்தராக, சுவாமி விவேகானந்தர் இசை நடன வளாகத்தின் இணைப்பாளராக, நூலக குழு தலைவராக, தமிழ்ச்சங்க போஷகராக பல தளங்களில் பணியாற்றினார். மௌனகுருவின் மாணவியாக இருந்தவர் தான் பேராசிரியர் சித்திரலேகா. கொழும்பில் வாழ்ந்த காலத்தில் 1973 சித்திரலேகாவை மௌனகுரு மனம் புரிந்து கொண்டார். சித்ரா காலத்தில் இலங்கை வானொலியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர். மௌனகுரு சித்திரலேகா அணியருக்கு ஒரு மகன் சித்தார்த்தன் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் மானடவியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். பள்ளி நாட்களிலேயே மௌனகுரு தமிழரசு கட்சியின் அரசியலில் ஈடுபாடு கொண்டு சட்டமறுப்பு போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கின்றார். திருவிழாம் தமிழ் முழக்கம் இயக்கத்து உறுப்பினராகவும் இருந்தார். இவ்வியக்கம் குருவாக சென்று பாடல்களால் தமிழ் உணர்வூட்டியது. கவிஞர் காசி ஆனந்தன், முழக்கம் முருகப்பா, ஆரியூர் அமரன், மாஸ்டர் சிவலிங்கம், வித்துவான் சாயி கமலநாதன் என பலரும் அதில் செயல்பட்டனர். கொழும்பு சென்ற பின்னர் மௌனகுரு இடதுசாரி இயக்கங்களின் ஆதரவாளராக மாறி செயல்பட தொடங்கினார். ஈழத்தின் கூத்துருவாக்க நாடகத்தின் அரங்கேற்றத்தின் முக்கியமானவர் மௌனகுரு. கூத்துக்கலையின் சமூக தேவைகளுக்கேற்ப உள்ளடக்கம் மற்றும் அழகியல் சார்ந்து சமகாலத்தன்மையுடன் மீளுருவாக்கம் செய்த பங்களிப்பு அவருக்குரியது. நாடகம் இசை கூத்தேன அவர் எழுதிய நூல்கள் என்று புதியதொரு வீடு, சங்காரம், ராவணேசன், புத்தியிருப்பு, மலை, தப்பி வந்த தாடியாடு, சரிபாதி, வேடனும் புறாக்களும், சக்தி பிறக்குது, நம்மை பிடித்த பிசாசுகள், ஒரு முயலின் கதை, ஒரு உண்மை மனிதனின் கதை, கலையில் உயிர்க்கும் மனிதன், பரதமும் கூத்தும், இலங்கை தமிழ் கூத்துக்கள், கண்ணகை குளிர்த்தி, கிழக்கு ஆட்டங்கள், கிழக்கிசை, வடமோடி தென்மோடி ஆட்ட அறிமுகம், இளயம் என்பன குறிப்பிடத்தக்கவை. புகழ்பெற்ற ராவணேசன், சங்காரம் முதலிய கூத்து நாடகங்களில் சிறப்பாக அவர் நடித்திருந்தார். தமிழ் மக்கள் மத்தியில் ஊறிப்போன சாதியத்தை எதிர்த்து அரங்கேறிய இரு முக்கிய நாடக நிகழ்வுகளான கந்தன் கருணியையும் சங்காரத்தையும் எழுத்தாளர் டேனியல் அவர்கள் குறிப்பிடுவார். இவ்விரு நாடகங்களிலும் மௌனகுரு அவர்களின் பங்களிப்பு முக்கியமானது. மௌனகுரு நாடக ஆசிரியர், அரங்கத்துறை ஆசிரியர் மட்டுமன்றி அவரது சிறுகதை எழுத்தாளரும் குறுங்கதை எழுத்தாளரும் ஆவார். அவரது நாவல் அவரது முக்கியமான பங்களிப்பாக கல்வித்துறை சார்ந்தது. இலங்கையின் முக்கிய தமிழ் பல்கலைக்கழகங்களில் அவர் அனைத்திலும் பணியாற்றியிருக்கின்றார். அவரது பங்களிப்புகள் அங்கு முக்கியமானவை. கிழக்கு பல்கலைக்கழக உருவாக்கத்தில் அவரது பங்களிப்பு முக்கியமானது. பேராசிரியரின் அடுத்த பரிமாணம் தமிழ் ஆய்வு சார்ந்தது. தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககாலம் தவிர விபுலானந்தரின் கருத்துலகம் முதலான துறைகளில் அவரது பங்களிப்பு முக்கியமானது. நீலாவானன், சுபத்திரன் முதலான எழுத்து கவிஞர்களை தொடர்ந்து பாரதிதாசனையும் தமது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டவர் அவர். இவர் எழுதிய நூல்களாக 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம், சடங்கிலிருந்த நாடகம் வரை, மௌனகுருவின் 3 நாடகங்கள், தப்பி வந்த தாடியாடு, பழையதும் புதியதும் நாடக அரங்கியல், சுவாமி விவேகானந்தர் காலமும் கருத்தும், சங்காரம், ஈழத்து தமிழ் நாடக அரங்கு, கால ஓட்டத்தின் ஓடிய ஒரு கவிஞன், இலங்கை கலை இலக்கிய கட்டுரைகள், சக்தி பிறக்குது, பேராசிரியர் வீர சரச்சந்திரவும் ஈழத்து நாடக மரபும், ராவணேசன் நாடகம், மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்கள், அரங்கு ஓர் அறிமுக இணையாசிரியர், வனவாசத்தின் பின் நாடகம், மட்டக்களப்பு தமிழகத்தில் இந்து பண்பாடு, அரங்கியல், ஈழத்து நாடக அரங்கு, தமிழ் கூத்துக்கலை, கூத்த யாத்திரை, கூத்தையின் பன்மை அழகை என்பன முக்கியமானவை. கூத்தையின் பன்மை அழகை சங்கநாதன் நேயர்கள் வாரந்தோறும் கேட்டு வருகின்றார்கள். அவருடைய கூத்தையின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.

0: Community access. Radio every way you want it. On planetaudio.org.nz.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
2: 2040 ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றும்.
3: Tune in again next Friday morning at 7:35 for Sanganatham. You can go to our website planetaudio.org.nz and click on Tamil to listen to other Tamil programs on Planet FM. Anbin Kural is our next program, also in the Tamil language. Tune in for words of faith, Bible lessons and inspiration, all coming up at 8:10.
4: Janmabhoomi, your weekly Sinhalese program sponsored by the United Sri Lanka Association Auckland Branch, is brought to you every Wednesday at 8:15 on Planet FM 104.6. Program includes current affairs, historical episodes, radio drama, popular songs, cultural information and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janmabhoomi, every Wednesday at 8:15 on Planet FM 104.6.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: English for migrants.
2: Women's voices.
3: Books and beyond.
4: Street science.
5: And heaps more. Not only is every show on Planet FM available for 4 weeks after broadcast, many have archives packed with essential information. Information about mental health and wellness on Take It From Us and Siama Pasifika Health, about support for elders on Senior Focus, about books, art, gardening, philosophical discussions, festivals, even English language lessons. Libraries of podcasts that you can stream and share. Go to planetaudio.org.nz, search for your favourite program, and if there's an archive button, get clicking.

சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சி.

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0121-274-9856. நன்றி, வணக்கம்.
2: என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நல்ல வாழ்க்கையை நோக்கி கடந்து செல்ல முடியும். நிச்சயமாய் இன்று இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தைரியம் வரப்போகிறது. நிச்சயமாய் நீங்கள் நினைத்த காரியங்களிலே கர்த்தர் மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார். உங்களை நம்ப பண்ணின காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நீங்கள் அந்த மகிமையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த பூமியிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கேளுங்கள், இந்த பூமியிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வேன் என்பதுதான் கர்த்தருடைய அற்புதமும் அதிசயமுமான வாக்கு தத்தம். மாத்திரமல்ல, நன்றாய் கவனியுங்கள், உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அது என்னையா கர்த்தருடைய செய்கை என்று கேட்டீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில, உங்களுடைய ஃபைனான்ஸ்ல, உங்க தொழில்ல, ஊழியத்திலே கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை, ஐயா எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே செய்ய போகிற மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது நிச்சயமாய் நடக்க போகிறது. அதை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த மனிதன் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான நம்பிக்கையை உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்திருந்தாலும் சரி, அவைகள் மாறி போகலாம், அசைக்கப்படலாம், நடக்காமற் போகலாம். நீங்கள் நம்பினவர்கள் எல்லோரும் உங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போகலாம். ஒருவேளை மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பொய்த்து போகலாம், மனிதர்களும் உங்களை கவனிக்காதே போய்விடலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளை இன்று உங்களோடும் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. ஐயா கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை என்பதே பரிசுத்தவான்களின் அறிக்கை. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆபத்துகள் வந்திருக்கலாம், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரியே, ஒருவேளை உங்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை அவைகள் எல்லாவற்றிலும், எதிலெதில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் என்பதுதான் கர்த்தருடைய சத்தியம். அது சத்தியமாய் நடக்கும். சத்தியம் சத்தியமாய் நடக்கும்னா அவருடைய வார்த்தையின் படியே அது நடக்கும். ஹல்லேலூயா. அவர்

பார மனுபுத்திரன் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னவர்கள், நம்மை நம்ப பண்ணினவர்கள், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று சொன்னவர்கள், ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் ஓ வாழ்விலும் சாவிலும் உங்களை விட்டு பிரியாதிருப்போம் என்று தேவ சந்நிதியிலே வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் கூட நிச்சயமாய் ஒரு நாளிலே மாறி போக முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அது எப்படியா தேவன் பேரிலே நான் பற்றுதலாய் இருப்பேன் கேட்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அவருடைய வார்த்தையில் உங்களுக்கு என்ன சொன்னாரோ தெய்வம், ஐயா அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளிலே என்ன எழுதி தந்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த திருச்சட்டத்தை நம்பி திருச்சட்டங்களை விசுவாசித்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கோ அவர் நிச்சயமாய் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற நல்ல தேவனாய் இருப்பார். மறந்து விடாதிருங்கள், வாழ்க்கையில தேவனை அண்டிக் கொள்ளுகிற மனிதர்கள் ஒரு நாளும் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்திலே அதுவரும் இதுவரும் உபத்திரவத்தின் காலம் வரும், கேடான காலங்கள் வரும், சவால்கள் வரும், என்ன வந்தால் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவ பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா கர்த்தரிடத்தில் சேருங்கள், அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடமாய் சேருவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு உங்க மகளை விட்டு மகனை விட்டு உங்க வியாபாரத்தை விட்டு உங்களுடைய குடும்ப காரியங்களை ஃபைனான்ஸை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஓ கர்த்தரிடமாய் நீங்கள் சேரும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நன்றாய் கவனியுங்கள், அவர் பக்கமாய் சேர்ந்து பிசாசுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் எதிர்த்து நீங்கள் நிற்கும் பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் மீது போட்ட, உங்கள் பிள்ளைகளின் மீது போட்ட எல்லா சதிசூனியங்கள், எல்லா விதமான தந்திரங்கள், எல்லா மாந்திரீகங்கள், எல்லா விதமான மந்திரவாதங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவன் ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரிடத்திலே சேரும் பொழுதுதான் அவர் நம் பட்சமாய் சேருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு தொலைந்து போன ஆட்டை போல, ஐயா என் வாழ்க்கையிலே செழிப்பு இல்லை, எத்தனையோ வாக்கு தத்தங்களை கேட்டுவிட்டேன், எத்தனையோ வசனங்களை நம்பி இருந்தேன், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை, எத்தனையோ முறை ஜபித்து விட்டேன், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இல்லை, இந்த மாதமாவது ஒரு நல்ல செய்தி வராதா, இந்த மாதமாவது என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை வராதா, இந்த மாதமாவது நான் நம்பி இருந்த காரியங்களிலே ஒரு நன்மை நடக்காதா, ஐயா இன்னும் இது எத்தனை மாதங்கள் வருடங்கள் இப்படியே செல்லும் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த சத்தியமே உங்களை நடத்தி கொண்டு செல்லும், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும், அது ஒரு நாளும் பொய் உரையாது. அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு என்ன செய்யணும்னா, அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள், தேவனுடைய திருச்சட்டத்திற்கும் அவருடைய திருமறையின் கற்பனைகள் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நாளும் ஒன்றும் குறைவுபடாது என்பதை மறந்து விடாதிருங்கள். யாரு எப்படி வேண்டுமானாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருடைய வாழ்க்கையும் எப்படி போகலாம், ஆனால் கர்த்தரை தங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, நம்முடைய மனம் திரும்புதலே நம்முடைய எல்லா மகிமையான மாற்றங்களுக்கும் காரணமாய் இருக்கும். ஐயா மனம் திரும்புதல், ரிபெண்டன்ஸ், ஓ ரிபெண்டன்ஸ் இஸ் தி கேட்வே ஆஃப் ஆல் தி பிளெஸிங்ஸ் மை டியர் பீப்பிள் ஆஃப் காட். எப்போ ஒரு மனுஷன் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து மனம் திரும்புகிறானோ, இருக்கிற சாதாரண எண்ணங்களில் இருந்து மனம் திரும்புகிறானோ, இன்று கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கிருபையாய் இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் கடந்து வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, ஐயா பல காலமாய் ஒரு மாற்றம் வரும், இந்த மாதத்திலாவது ஒரு நன்மை வரும், இது எங்கே இருந்து வரும், எப்படி வரும் என்று கண்ணீரோடும் கதறலோடும் கஷ்டத்திலும் நெருக்கடிகளிலும் ஐயா வாழ்வதற்கு வழியே இல்லை, என்ன செய்வது என்று

என் சிக்கல்களை, சிரமங்களை, என் தேவைகளை யாரிடம் சொல்லி முறையிடுவேன்? எங்கே இருந்து எனக்கு உதவி வரும் என்று ஓ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எந்த வட்டத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் இருந்து திரும்புதல் உண்டாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். ஐயா, இது சாதாரண விஷயம் என்று நினைக்காதிருங்கள். நம்ம எந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கை அல்லது தியானம் பண்ணுகிறது, கர்த்தரோடு சேருகிறது, கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பது, நீதியின்படியே வாழுகிறது போன்ற காரியங்களிலே ஒரு நல்ல மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது மகிமையும் மகத்துவமுமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் இரக்கமாகவே இருப்பார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவ சமூகத்தில் சேருவதற்காய், தேவனிடமாய் கிட்டி சேருவதற்காய் வந்து சேருங்கள், ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இருக்கிற சூழ்நிலையில் இருந்து ஒரு மாற்றம் வேண்டுமா? நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முறை வேண்டும். என் வாழ்க்கையிலே ஒரு மகிமையும் மாற்றமுமான அந்த நல்ல செய்திகள், கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் காரியங்கள் நடக்காதது போல், மிக நீண்ட காலமாய் ஏமாந்து போவது போல் இருக்கிறதல்லவா? மிக நீண்ட காலமாய் இந்த வனாந்திரங்கள் எல்லாம் மாறவில்லையே. மிக நீண்ட காலமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கவில்லையே, என்ன செய்யலாம்? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கடந்து வாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பக்கமாய், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், அவரும் உங்களை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் ஓ கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக, தன்னுடைய தேசத்திற்காக, உங்கள் குடும்பங்களுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களை கடாட்சிக்கும்படியாய் நீங்கள் அவர் பக்கமாய் சேருகிறீர்கள். அப்பொழுது கர்த்தரால் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையை கருத்திலே கொள்ளுங்கள். தேசமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது, நீங்கள் வைராக்கியமாய் சேரும் பொழுது இந்த நாட்களிலே ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். அது தேவ வைராக்கியம், அறிவுக்கு ஏற்றதான வைராக்கியம் உண்டாகட்டும். ஐயா, உங்களிலே ஒரு மனமாற்றம் உண்டாகும் பொழுது, கர்த்தரிடமாய் உண்மையாய் நீங்கள் திரும்பும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேசமே பயப்படாதே, ஓ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற நல்ல வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்னுமாக சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஆமே. உங்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், உங்க வீட்டிலே நடக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், நல்ல செய்திகள், நல்ல காரியங்கள் நிச்சயமாய், ஓ மைட்டி காட், முன்மாரி மாத்திரமல்ல பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆதலினால் பாருங்க, என்றைக்கு நாம் சூழ்நிலைகளில் இருந்து மனம் திரும்புகிறோமோ, ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஒரு மறுமலர்ச்சி நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வைராக்கியமும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு நிச்சயமான அவர் வைராக்கியமாய் உங்களுக்காக இறங்குவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அப்பொழுது என்ன நடக்கும்? நன்றாய் கவனிங்கள். நம்பர் ஒன், உங்க வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? அவர் முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி வருஷிக்க பண்ணுவார். அது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதுவரை நீங்கள் பட்ட பாடுகள், கர்த்தரே உங்களிடத்தில்

அனுப்பின அவருடைய பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்.

கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நிபந்தனைகள் கட்டளைகளாக இருந்தாலும் இது யாருடைய கதையும் அல்ல, தேவனுடைய வார்த்தை. அதுபோலவே நீங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில, எல்லாம் திரும்ப வரும் பொழுது நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என் தெய்வமே, எங்களை இப்படியாய் நாங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம், துக்கப்பட்ட துயரங்களில், துயரங்கள் சிக்கல்கள் உபத்திரவங்களின் காலங்களில் எல்லாம் எங்களை நீர் பத்திரமாய் அதிசயமாய் நடத்தி வந்த உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் என்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் துதிப்பீர்கள். அப்பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பல மடங்காய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாறாத உம்முடைய சத்தியமான வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, எந்த மாதத்திலும் பலிக்கக்கூடிய, இந்த மாத வருடத்தில் மாத்திரமல்ல, எந்த வருடமும் தப்பாமல் கனி கொடுக்கிற, தப்பாமல் நடக்க போகிற ராஜரீக மேன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சத்தியத்தின்படியே நடக்கிற பிள்ளைகள் அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே கட்டப்பட்ட வீடுகள் ஒரு நாளும் எந்த புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, கடும் கொந்தளிப்பு வந்தாலும் சரி, ஓ கண்மலையின் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளை போன்று தங்கள் வாழ்க்கைகளை கட்டின பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு நாளும் தோற்று போகாது என்பதை நாங்கள் அறிந்து என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு வருகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்பி இருந்த, நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களில் எல்லாம் ஒரு ராஜ மேன்மை, ராஜரீக மேன்மை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொய்யான வார்த்தைகளை ஐயா, வெற்று வாக்கு தத்தங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாதபடி, ஓ நீதியின்படியே, திருமறை சட்டப்படியே, திருச்சட்டப்படியே, தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்தின்படியே நாங்கள் நடந்து ஆமென் நல்ல வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். சீயோனிலே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் எக்காலம் ஊதவும், பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கவும், விசேஷித்த ஆசரிப்பை கூறவும் என் தெய்வமே, நாங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உம்முடைய முழு இருதயத்தோடும் எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மிடத்திலே சேருகிற இந்த நாட்களிலே உம் பட்சமாய் சேர்ந்து உண்மையே நம்பி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, நீங்க சொன்னது போலவே மனம் திரும்புங்கள். எந்த சூழ்நிலையில், எந்த நிலையில், எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை சின்னவராய் பெரியவராய் விசேஷித்தவர்களாய் இருந்தாலும் சரி, அதிலே இருந்து மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களிலே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் தன்னாலே சம்பவிக்கும் என்று நம்புகிறோம் என் தெய்வமே. ஓலா, நீங்க சொன்னது போலவே என் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று எழுதப்பட்டபடி என் தெய்வமே, இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் நீர் இறங்கி வரும்படியாய் உம்முடைய வைராக்கியம், ஓ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்று வாசிக்கிறோமே. சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் கர்த்தர் வைராக்கியமாய் இறங்கினார் என்று வாசிக்கிறோமே. என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாய் ஓராடிக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள். தேசமே பயப்படாதே என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவ பிள்ளைகளின் குடும்பங்களே பயப்படாதே.

மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் தக்கபடி இவர்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுப்பது போல இந்த நாட்களிலே இன்னவென்ன நடக்க வேண்டும்.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்கத்தவர்